0: எங்க கோபத் மடலும் ஜலுவலஞ்சாங்க. எங்க பீண்டூஜா மணிண்டூஜா ஏப்பங்க ஒரு மடலும் மிஞ்சி கோபத் ஜலுவலஞ்சாங்க. எங்க மீமி ஜரோ குஞ்சுங்கள கூட்ட மடவஞ்சினுடைய மீமி குஞ்சுங்கள மடோ ஜலுவலஞ்ச் புழங்கோளஞ்ச் புழங்கோளஞ்ச் மிஞ்சி மீமி கோபத் கழனியுடைய பீனுண்டு இன்னொரு மீமி பல் மடலன் ஊழி ஜெயலன் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனின் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்லன் வண்டி பல சவுளிஞ்சங்க மீமி என் ஜலங்கூரோடு மிஞ்சி ஞானே மீமிஜடி பல் ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோம் சலங்கூர ஊனானே பின்னரு மீமிஜடி நீடிஜாங்க மடனே கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினே ஊனானே பல் ஊனிங் பலோ சலுவலஞ்சாங்க கவுபட்சிடு மிஞ்சிடல பல் சுழலஞ்சே லோங் கோபத் எங்க பல் ஊனானே பீன் எங்க ஞாயிற பல் மீமி செஞ்சல கவுபட் நான் தீன்ஜாங்க நின்றுஜாங்க நீண்டு வரேன் என் குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜனங்குறது புரு புல்கே சுவால் கோபத் நான் தீன் பீன்ஜா மணஞ்சா ஏப்பா புயபல் மடலை மீறு மீமி விழுவாரக்கான பல் நின்றுடு கவுபட் அங்கே எங்க பல் மட அங்கே சடி விழாங்க மண் புரு எங்க கூட்ட மண் விழாங்க மணன்கோ மீமிஜிடு ஏழு மணன் ஞானுகோ வைமணன்கோ மணல் மண்டல் மீமிஜடு புஜுமன் வண்டோ மீஞ்சிடு கவுபட் நீர் லன்கு மண்ட அங்கே ஜவுளுவழங் சங்கமன் மடோ கவுபட் மீஞ்சடு இனிடு நீர் பா ஊழு ஒன்றன் புரு ஊழு குஜு மண்ட புஜு இனிடு கவுபட் மங்கள பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கனே இனிடு மீமி மண் மடலை அண்ட் மீமிஜிடு ஜரோ மண் மன்னன் பழிமன்கோ
1: Hi, my name is Vicky Lucy and you're listening to Derby 6 DBY.